நிகழ்ச்சியில் அடுத்து மன்னன் படப்பாடல் ஒலிக்கும் இந்த குரல்கள் கே ஜே யேசுதாஸ் குழுவினர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 6:10. நேயர்கள், இனி கேட்க இருப்பது தேனிசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சீர்காழி S. கோவிந்தராஜன்.

பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் மகாநதி சோபனா

தேனிசை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலுக்கியிருக்கும் இந்த குரல்கள் காயல் ஏஆர் ஷேக் முகமது குழுவினர்.

0: सम्बद्धकर समायोजनस्य प्रवाहं सुदृढीकर्तुं नीति सम्बद्ध परिष्काराणां विषये चर्चा भविष्यति। अस्य उद्देश्यम् अनुपालनाय अपेक्षितं समयं व्ययञ्च न्यूनीकरणमस्ति। वित्तमन्त्रालयस्य सूत्रानुसारं प्रशासनं वस्तुसेवाकरव्यवस्थायाम् आगामि परिष्काराणां कृते पञ्चसूत्रसम्बद्धयोजनायाः प्रस्तावं प्रस्तोष्यति। प्रधानमन्त्रिणः नरेन्द्रमोदिनः जन्मदिवसस्य अवसरात् सितम्बर मासस्य 17 दिनाङ्के गुजरातस्य वडनगरात् काशीपर्यन्तं प्रारब्धा सेवासङ्कल्प बाइक यात्रा ह्यः सफलतया सम्पन्ना। उत्तरप्रदेशस्य मुख्यमन्त्री योगी आदित्यनाथः भाजपादलस्य राष्ट्रियाध्यक्षस्य नितिननवीनस्य उपस्थितौ गुजरातस्य वडनगरात् काशीपर्यन्तम् आयोजितायाः अस्याः सेवायात्रायाः समापनसमारोहं सम्बोधितवान्। मुख्यमन्त्री योगी आदित्यनाथ उक्तवान् यत् वडनगरात् काशीपर्यन्तमियं यात्रा प्रधानमन्त्रिणः नरेन्द्रमोदिनः 25-वर्षीयं सेवासङ्कल्पं सम्मानयितुम् एकः अवसरः अस्ति। भारतर्तुविज्ञानविभागेन अद्य केरल, माहे, तमिलनाडु, पुडुचेरी, कराईकल, उत्तराखण्ड, पश्चिमबंगाल, सिक्किम चेत्येतेषां स्थलानां केषुचित् क्षेत्रेषु प्रबलवृष्टेः पूर्वानुमानं कृतमस्ति। इति वार्ताः।
1: நேரம் காலை 7 மணி. ஆகாஷவாணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷவாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:15 திரை இசை, 7:30 காட்சவிரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9 மணிக்கு அரங்கிசை. இதில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீண இசை கேட்கலாம். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், THV உமாசங்கர் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம். 11:30 மல்லேபூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் கமலாகர ராஜேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை காணம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், தாயுமானவர் நெறி, பேராசிரியர் ஆச ஞானசம்பந்தன் அவர்கள் வழங்கும் உரை. இந்நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. மூன்று மணிக்கு திரை காணம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவையாவும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, டாக்டர் அபிராம சுந்தரி அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், இதில் லால் பகதூர் சாஸ்திரி, எ லைஃப் ஆஃப் கரேஜ், சிம்பிளிசிட்டி அண்ட் சர்வீஸ், ஜிகிஷா கோயல் வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஆர் ராதிகா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் குஷால் வழங்கும் பாட்டு, ஆர் ஹோம்ஸ் ஆர் ஃபியூச்சர், பில்டிங் பெட்டர் ஹேபிட்ஸ் ஃபார் ஆல், உரை வழங்குபவர் ஆத்யா மஸ்காரா, இவை யாவும் 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை யாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், இரவு 11:40 திரை காணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 7:15 25 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரை இசைப்பாடல்கள் கேட்போம். முதலில் ஆசை படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 8:30 திரை கானத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 9 வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசைப்பாடல்கள். திரைகாணத்தில் முதலில் தனுஷ் அறிவு குரல்களில் ஒலிக்கிறது இட்லி கடை படப்பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navic, General Duty, Navic, Domestic Branch and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
2: அடுத்து ஜெயிலர் படத்திற்காக விஷால் மிஸ்ரா பாடியுள்ள பாடல்.

0: விடுதலை படத்திற்காக அனன்யா பட் இளையராஜா பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:46:50. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: அமரன் படத்திற்காக ஹரிச்சரண் ஸ்வேதா மோகன் பாடிய பாடலை கேட்டோம்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

திரைகானம் கேட்டு ரசித்தோம். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 10:30 மணிக்கு சுகுமான ராகங்களில் கேட்டு ரசிக்கலாம். 100.1 MHz FM கூடாலை வரிசையில் அடுத்த அறிவிப்பு

0: நொடிகளில் தொடரும்.
1: தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று என் விஜயலட்சுமி அவர்களின் வீண இசை கேட்கலாம். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். முதலில் மாயூரநாதம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தன்யாசி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:35 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். தொடர்ந்து வரராக லய, செஞ்சு காம்போஜி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் இதுவரை என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 11 மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசைப்பாடல்கள் சுகமான ராகங்களில். முதலில்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிறைத்த நேரம் இப்பொழுது 10:47:20. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

டெலிகாம் ஆபரேட்டர்ஸ், இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், அகடமியா ஆர் ஸ்டார்ட் அப்ஸ் கே ஆப் சபி ரிப்ரஜென்டேட்டிவ்ஸ் கா பாரத் மே ஸ்வாகத் கர்த்தா ஹூ, அபினந்தன் கர்த்தா ஹூ. சாத்தியோ, ஆஜ் சுபே ஹி ஏக் கபர் ஆயி ஹை கி மஷ்ஹூர் அபினேதா நானா பாட்டேகர் ஜி அப் ஹமாரே பீச் நஹீ ரஹே. வோ ஏக் பெஹத்ரீன் கலாகார் தே ஜினோனே அலக் அலக் கிர்தாரோ கே மாத்யம் சே தர்ஷகோ கா தில் ஜீதா. நானா பாட்டேகர் ஜி கா ஜீவன் திரங்கே கி ஆன் பான் ஓர் ஷான் கே லியே சமர்ப்பித் ரஹா. வோ பந்தனோ மே நஹீ ரஹே, பரிந்தே கி தரஹ ஃபில்மோ கே ஆஸ்மான் மே உடே. உன்னோனே சமாஜ் மே வியாப்த வ்யவஸ்தா பர் அப்னி ஃபில்மோ கே மாத்யம் சே கராரா பிரஹார் கியா. வோ ஏக் ஐசே க்ராந்திவீர் தே ஜின்ஹோனே புராயியோ கே விருத்த காம் கியா. உன்கி வாணி ஜித்னி தேஜ் தி உன்கி காமோஷி வி உத்னி ஹி பிரபாவி தி. வோ தேஷ் விரோதியோ பர் நிரந்தர் அங்குஷ் கே சமர்த்தக் தே. மே நானா பாட்டேகர் ஜி கோ ஸ்ரத்தாஞ்சலி அர்ப்பித் கர்த்தா ஹூ ஆர் உன்கே பரிவார் ஜனோ ஆர் சாஹனே வாலோ கே பிரதி சம்வேதனா வியக்த கர்த்தா ஹூ. ஃப்ரெண்ட்ஸ், முஜே இண்டியா மொபைல் காங்கிரஸ் மே கே கை எடிஷன்ஸ் மே ஆப் சபி கே பீச் ஆனே கா அவசர் மிலா ஹை. டெலிகாம் செக்டர் ஆர் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி கேசே இவால்வ் ஹுயி ஏ பிளேட்ஃபார்ம் இஸ்கா சாட்சி ரஹா ஹை. 2022 மே இசி மந்த் சே ஹம்னே தேஷ் மே 5G கி ஷுருவாத் கி தி. ஃபிர் 2023 மே மேனே பதாயா தா கி பாரத் கேசே 5G ரோல் அவுட் சே 5G ரீச் அவுட் கி திசா மே ஆகே பட் ரஹா ஹை. ஆர் ஆஜ் ஹம் சபி தேக் ரஹே ஹை தேஷ் கே ஹர் ஜிலே தக் 5G கனெக்டிவிட்டி பஹுஞ்ச் சுகி ஹை. ஆஜ் 5.5 லாக் சே அதிக் பேஸ் ஸ்டேஷன் பாரத் மே ஹை ஜஹாம் சே 5G நெட்வொர்க் ஆபரேட் கர் ரஹா ஹை. ஆர் மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் 2022 கி துல்னா மே 10

0: நேரம் 11:13 நொடி. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷவாணி சென்னை FM கோல்ட்.
0: பதினொன்று 30 மணி வரை கேட்டு ரசிப்போம் திரைகாணம். முதலில்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அரங்கேற்ற வேலை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் உமாராமணன் பாடியுள்ள பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 11:26. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகாணத்தில் நிறைவாக ஒலிக்கிறது தளபதி பட பாடல். பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

0: பரிமணி சரிமா பனிசா
1: நிறை சனி
0: பரிமா பசனி
1: பனிசா சனி பசனி பமா பரி சனி பமா பரி சரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்களே, 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம், 2:30 சேர்த்து வைத்த செல்வம், தாயுமானவர் நெறி, பேராசிரியர் ஆச ஞானசம்பந்தன் அவர்கள் வழங்கும் உரை. இந்நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 3 திரை கானம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, 5 அரங்கிசை. இதில் டாக்டர் அபிராம சுந்தரி அவர்களின் பாட்டு, பரூர் MK அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், லால் பகதூர் சாஸ்திரிய லைஃப் ஆஃப் கரேஜ் சிம்பிளிசிட்டி அண்ட் சர்வீஸ், ஜிகிஷா கோயல் வழங்கும் முறை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஆர் ராதிகா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் குஷால் வழங்கும் பாட்டு, ஆர் ஹோம்ஸ் ஆர் ஃபியூச்சர் பில்டிங் பெட்டர் ஹேபிட்டட்ஸ் ஃபார் ஆல் ஒரே

வழங்குபவர் ஆத்யா மஸ்காரா. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதவம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம். தொடர்கிறது திரைகானம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கானத்தில் அடுத்து எங்க வீட்டு பிள்ளை படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷவாணி நேரம் 12:15. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகாணம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து TM சவுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் ஒலிக்கிறது உயர்ந்த மனிதன் படப்பாடல்.
2: அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

அடுத்து ஆற்றல் அரசு இயற்றி டி கே ஜெயராமன் இசையமைத்துள்ள பாடலை பாடியுள்ளார்கள் ஏஏஆர் கோரல் குழுவினர்.

மெல்லிசையில் நிறைவாக. வி குமார் இசையமைத்துள்ள பாடல். பாடலை இயற்றியுள்ளார் உளுந்தூர்பேட்டை சண்முகம். பாடலை பாடியுள்ளார்கள் டி எல் மகாராஜன், ஆர் உஷா ஆகியோர்.

நிகழ்ச்சியில் அடுத்து வேங்கட ரமணா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் லதாங்கி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 1:32 28 நொடி. ஆகாஷவாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் FM கோல்ட் அலைவரிசை. இன்றைய இசை மலரில் மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கலிக்கியுண்டே எனத் தொடங்கும் தியாகராஜ சுவாமி கீர்த்தனை, கீரவாணி ராகம், ஆதி தாளம்.

0: இன்றைய இசைமலரில் இதுவரை மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டும், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் அபிராம சுந்தரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம். நூறு புள்ளி 1 MHz FM கோல்டு அலைவரிசையில் தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says government to connect 25 crore students through digital and online education programs. 5G connectivity reaches every district with over 550,000 base stations. GST Council deliberates on policy reforms to resolve disputes and improve input tax credit flow. Supreme Court directs centre to form committee to curb unethical pharma marketing practices. Veteran actor Nana Patekar passes away. India accuses Pakistan of doublespeak on terrorism, says Islamabad cannot gloss over support to terror groups. And the nation honors sacrifices of air warriors on Air Force Day. Prime Minister Narendra Modi today said the Indian Mobile Congress platform has witnessed the evolution of the telecom sector and digital connectivity in India, inaugurating the 10th edition of the India Mobile Congress at Yashobhoomi in New Delhi. Mr. Modi highlighted that over the years, this platform has emerged as a platform showcasing India's progress and its aspirations. He said today, 5G connectivity has reached every district of the country. He added that there are now more than 550,000 base stations to operate 5G connectivity across India. He said the government is now working to connect around 25 crore students through various digital and online education platforms.
2: 2022 mein isi month se humne desh mein 5G ki shuruaat ki thi. Phir 2023 mein maine bataya tha ki Bharat kaise 5G rollout se 5G reach out ki disha mein aage badh raha hai. Aur aaj hum sabhi dekh rahe hain देश के हर जिले तक 5G कनेक्टिविटी पहुंच चुकी है. आज 5.5 लाख से अधिक बेस स्टेशन भारत में है जहां से 5G नेटवर्क ऑपरेट कर रहा है और मोबाइल इंटरनेट स्पीड 2022 की तुलना में 10 गुना बढ़ी है.
1: Prime Minister Modi said digital connectivity has powered education, healthcare and government services. He said today even children in remote villages and from poor families are able to access quality knowledge. Mr. Modi said over the past 10 to 12 years, the mobile phone has emerged not only as a medium of modern communication but also as a crucial tool for good governance. Mr. Modi highlighted the growing importance of digital education in India through the Diksha platform. He said during the COVID-19 period, Diksha recorded over 500 crore learning sessions and approximately 6,000 crore learning minutes by July 2022.
2: Online education ke liye hamara ek Diksha platform hai. COVID ke dauran July 2022 tak is platform par 500 करोड़ से ज्यादा लर्निंग सेशन और करीब 6000 करोड़ लर्निंग मिनट्स दर्ज हुए. अब हमारा प्रयास है हमारे जितने भी डिजिटल और ऑनलाइन शिक्षा के माध्यम है उनसे करीब 25 करोड़ स्टूडेंट्स को जोड़ सके. यानी साथियों, टेलीकॉम के क्षेत्र में जो रेवोल्यूशन आई है

0: தாயும் மாணவர் நெறி உரை வழங்குகிறார் முனைவர் ஆ. ச. ஞான சம்பந்தன் அவர்கள்.
1: தாய் மாணவர் தந்தை பார்த்த பணியை சில காலம் பார்க்கின்ற நிலையிலேயே அரசர் இறைவனடி சேர்ந்தார். அரசர் இறந்த பிறகு அரசியார் அந்த அரசு பணியை மேற்கொண்டு தாய் மாணவரை தனக்கு உதவியாக இருக்கும்படி வேண்டிக் கொண்டார். ஒரு சில காலம் இருந்த தாய் மாணவர் என்ன காரணத்தாலோ முன்னை வினைப்பயன் சூழ்ந்த ஒரு காரணத்தினால் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. உலக வாழ்க்கையே துறந்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவராக அந்த பணியிலிருந்து தம்மை விடுவிக்க வேண்டும் என்று அரசியாரை கேட்டுக்கொள்கிறார். இந்த நிலையில் இவருக்கு தமையனாராக இருந்த சிவசிதம்பரம் என்பவர் வந்து தம்பியினுடைய மனத்தை படுபாடுபட்டு மாற்றி மட்டுவார் குழலி என்ற அம்மையாரை தாய்மானவருக்கு மனமுடித்து வைத்து விட்டார். மனமுடிந்த பிறகு இல்வாழ்க்கையில் ஈடுபட்ட தாய்மானவருக்கு ஒரு ஆண்மகவும் பிறந்தது. ஆண்மகு பிறந்து சிறிது காலத்தில் தாய்மானவருடைய மனைவியாகிய மட்டுவார் குழலி இறையடி சேர்ந்தார். அதுவே தாய்மானவருக்கு பச்சை கொடி காட்டிவிட்டது என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. என்று அந்த அம்மையார் காலமானாரோ அன்றே பெருந்துறவியாக ஆகி எப்படி வீடு பேற்றை அடைய வேண்டும் என்ற ஏகாகிர சித்தத்தோடு துறவு நிலை மேற்கொள்ள முடிவு செய்திருந்த அவருக்கு இறையருளினாலே மௌனகுரு என்பவர் எங்கிருந்தோ வந்து சேர்ந்தார். திருமூலர் மரபிலே வந்தவர் மௌனகுரு என்பதை தாய்மானவப் பெருந்தகை தம்முடைய பாடலிலேயே பாடுகிறார். மூலன் மரபில் வரு மௌனகுருவே என்று. அந்த மௌனகுரு என்ற காரணப் பெயரை உடைய அந்த பெருமகனார் தாய்மானவரை ஆட்கொண்டு உலக பந்தங்களிலிருந்து முழுவதுமாக அவரை விடுவித்து ஆன்மீகத் துறையிலே முன்னேற்ற தொடங்கினார். அந்த வினாடியிலிருந்து தாய்மானவப் பெருந்தகை பாடல்கள் பாடுகின்ற பணியை மேற்கொண்டார். அருளையர் என்ற ஒரு அருமையான சீடர் தாய்மானவருக்கு அப்பொழுதே வாய்த்து விட்டார். இல்லாவிட்டால் இந்த பெருமகனுடைய பாடல்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். மிக அற்புதமான சீடராகிய அருளையர் எப்பொழுதெல்லாம் தாய்மானவப் பெருந்தகை உளங்கனிந்த போதெல்லாம் உவந்து வந்து பாடுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அந்த பாடல்களை எழுதி வைத்து இன்று நமக்கு இந்த மாபெரும் செல்வம் கிடைக்குமாறு செய்துவிட்டார். தாய்மானவருடைய பாடல்கள் ஏறத்தாழ 1452 பாடல்கள் உள்ளன. விருத்தங்கள், கழிநடிலடி விருத்தங்கள், வெண்பாக்கள், கண்ணிகள் என்ற முறையிலே பல்வேறு வகையான பாடல்கள் 1452 அமைந்திருக்க காண்கின்றோம்.

இத்தனை பாடல்களிலையும் ஒரு முறை படித்தாலே தாய்மான வெப்பிருந்தகனுடைய வளர்ச்சி முறையை ஒருவாறு நாம் அறிய முடிகிறது. முதலிலே அவர் பாடிய பாடல்கள் மிக அதிகமாக வடசொற்களை பெற்று விளங்க காணலாம். தொடக்கமாக உள்ள பாடல் பலரும் அறிந்ததாகும். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது என்று இறை இலக்கணத்தை சொல்ல வந்த அந்த பெருமகனார் விக்கிரக வழிபாட்டை தாண்டி உபநிடதங்கள் கூறுகின்ற முறையிலே மிக அற்புதமாக இறை இலக்கணத்தை பேசுவார். அப்படி பேசத் தொடங்குகின்ற அந்த பாட்டிற்கடுத்த மூன்றாவது பாட்டிலேயே தாய்மானவருடைய அறிவு திறன், மொழி அறிவு என்பவை எப்படி பணிபுரிந்தன என்பதை நமக்கு காட்டுகின்ற முறையிலே பாடலை அமைக்கின்றார். பலவான வடசொற்களை சிறிதும் மாற்றாமல் அதே நேரத்தில் தமிழ் பாடல் இலக்கணத்திற்கு முரண்படாமல் மிக அற்புதமாக பாடியிருப்பதை காண முடிகிறது. அத்வைத வஸ்துவை சொல் பிரகாசத் தனியை அருமறைகள் முரசு அறையவே அறிவினுக்கு அறிவாகி ஆனந்தமயமான ஆதியை அனாதி ஏக தத்துவ சுரூபத்தை மத சம்மதம்பெறா சாலம்ப ரகிதமான சாசுவத புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்சப் பொருளை நிர்விஷய சுத்தமான நிர்விகாரத்தை தடஸ்தமாய் நின்று ஒளிர் நிரஞ்சன நிராமயத்தை என்ற முறையிலே அந்த பாடல் செல்லுகிறதை காண்கிறோம். ஆனால் இப்படி பாடுகின்ற பாடல்கள் பாடுகின்றவருடைய ஆற்றலை அறிவிக்கிறதற்கு பயன்படுமே தவிர சாதாரண மக்களுடைய மனத்தை ஈர்க்க பயன்படுமா என்பது சிந்தனைக்குரியது. இப்படி தொடங்கிய தாய்மானவர் பாடல்கள் போக போக போக மிக எளிய சொற்களை பயன்படுத்தி மக்களை ஈர்க்கின்ற பாடல்களாக அமைந்து விடுவதை காண்கின்றோம். அதிலே இருந்து ஒன்றை தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பெருமகனாருடைய வளர்ச்சி மிகுதியாக வளர வளர அதற்கேற்ற முறையில் அனுபவத்தை பெற பெற அந்த அனுபவம் வெளிப்படுகின்ற பொழுது மிக எளிய சொற்களோடு கூடிய பாடல்களாக வெளிப்படுவதை காண்கின்றோம். 200 வருஷங்களுக்கு முன்னர் இருந்த தாய்மானவ பெருந்தகை புதுமை ஒன்றை புகுத்தினார். சமய இலக்கியத்தில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதன் முதலாக சமரசத்தை பேசியவர் தாய்மானவ பெருந்தகையே ஆவார். 200 முன்னர் இந்த தமிழ்நாடு இருந்த நிலையை சிந்தித்து பார்ப்போமேயானால் இரண்டு சமயங்கள் பெரிதாக போரிட்டதை நன்றாக நாம் வரலாற்று மூலம் அறிய முடியும். ஒன்று வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற அத்வைத சமயம், மற்றொன்று சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்தமாகும். இவை இரண்டிற்கும் அப்பாற்பட்டு வைணவ சமயமும் உண்டு என்பதை மறத்தலாகாது. இந்த வேதாந்த சமயம், வைதிக சமயம் என்று சொல்லப்படுவது சைவ சமயத்தோடும் வைணவ சமயத்தோடும் ஓரளவு முரண்பட்டே நின்றது என்பதை மறுப்பதற்கில்லை. அந்த முரண்பாடு அளவை தாண்டாத வரையிலே அது போற்றுதற்குரியதாக இருக்கும். ஆனால் அளவை தாண்டி ஒருவரோடு ஒருவர் இழிந்த சொற்களினாலே ஏசிக்கொள்ளுகின்ற அளவுக்கு வளர்ந்த பொழுது அறிஞர்கள் வருந்துகின்ற நிலை ஏற்படுகிறது. அவரவர்கள் தங்கள் தங்கள் சமயமே சமயம், மற்றவெல்லாம் சமயமே அல்ல என்று சொல்லுகின்ற நிலை அடைந்து விட்ட காலம் தாய்மானவ பெருந்தகையினுடைய காலம். அந்த நிலையிலே முதன் முதலாக ஒருமைப்பாட்டை சிந்தசிஸ் என்று சொல்லுகிறோமே, இரண்டு சமயங்களினிடையே ஒரு அற்புதமான ஒருமைப்பாட்டை செய்ய முயல்கின்றார் தாய்மானவ பெருந்தகை. வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணமே என்றும் அத்வைதம் சித்தாந்த சைவம் இரண்டையும் ஒன்றாக கருதி பேசுகின்ற துணிவை முதன் முதலாக இந்த நாட்டிலே புகுத்தியவர் தாய்மானவ பெருந்தகை. பண்ணேன் உனக்கான பூசையொரு வடிவிலே பாவித்திரஞ்ச வாங்கே பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் அலாமரிரு கைதான் குவிக்கவேனின் நானும் என் உள்ளம் மிட்டினி நான் கும்பிடும்போது அரை கும்பிடாதலால் என்றெல்லாம் ஏதோ அத்வைத கருத்தை பேசுவோர் போல பாடி செல்வதை காண முடிகின்றது. அதே தாய்மானவ பெருந்தகை 4 பாடல்கள் தாண்டிய பிறகு பக்தி மார்க்கத்தின் எல்லையிலே நின்று உடல் குழைய என்பலாம்

எக்குறுக விழிநீர் கண் ஊற்றென வெதும்பி ஊற்ற படபடன நெஞ்சம் பதைத்து உள் நடுக்குற பாடி ஆடி குதித்து கடல் மடை திறந்தனைய அன்பருக்கு எளியை கண்ணஞ்சனுக்கு எளியையோ என்று பேசுகிறார். கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும் என் கல்லஞ்சம் உருகவில்லையே என்று பேசுவார். அப்படியானால் பக்தி மார்க்கத்திலே நின்று உருக்கத்தை நாடி பாடுகின்ற பாடல்களும் நிரம்ப இருக்கின்றன அவரிடத்தில். எனவே ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் என்ற இரண்டிற்கும் ஒரு பொதுத்தன்மையை கண்டவர் இவர் என்பதை அறிய முடிகின்றது. இவை இரண்டிற்கும் பொதுவான சில தேவைகளும் உண்டு. அதுதான் புலனடக்கம் மன அடக்கம் என்று சொல்லப்படும். பொறி புலன்களினாலே கட்டுண்டு அல்லற்படுகின்ற அல்லலை எல்லா பெரியவர்களும் பாடியிருக்கின்றார்கள். மிக இளங்குழந்தையாகிய நம்மாழ்வார் பேசுகிறார், வேதியானிற்கும் ஐவரால் வினையேனை மோதுவித்து உன் திருவடி சாதியாவகை நீ தடுத்து என்பிருதி அந்தோ என்று பாடுவார். பெருமானே, இந்த பொறிபுறங்களை விட்டு என்னை துன்பத்திற்கு உள்ளாக்கி உன் திருவடியை கூட நினைக்காமல் செய்து விட்டாயே, இதனால நீ என்ன லாபத்தை அடையப் போகின்றாய் என்று பேசுகிறார். மற்றொரு குழந்தையாகிய ஞானசம்பந்த பெருமான், ஆய மாய காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்றஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே என்று பாடுவார். இந்த கருத்தை அற்புதமாக தாய்மானவ பெருந்தகை பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? ஆண்டவனை நோக்கி, பெருமானே நீ எத்தகைய பேராற்றல் உடையவன், ஆழாழி கரையின்றி நிற்கவில்லையோ உன்னுடைய ஆணையினாலே, கொடிய ஆலம் அமுதாகவில்லையோ, அந்தரத்து அகில கோடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ, இவ்வளவெல்லாம் இருக்கட்டும் ஐயா, வாழாது வாழவே இராமன் அடியால் சிலையும் மடமங்கையாகவில்லையோ, ராமனுடைய திருவடிபட்டு கல்கூட பெண்ணாயிற்றே, அப்படிப்பட்ட உனக்கு பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கருமையோ என்று கேட்கின்றார். என்னுடைய மனம் குவியும்படியாக ஒரு வழி சொல்லக்கூடாதா நீ என்று கேட்கும் பொழுது பக்தி மார்க்கத்தின் எல்லைக்கே சென்று விடுகிறார் என்பதை நாம் அறிய முடிகின்றது. ஆக புலனடக்கம் இல்லாவிட்டால் மனிதன் வளர்ச்சி அடையவே முடியாது. உலகியல் முறையிலேயே வளர முடியாது என்றால் ஆன்மீக முறையில் வளர முடியாது என்பது சொல்லவே தேவையில்லை. ஆகையினாலேதான் புலனடக்கம் தேவை என்பதை வலியுறுத்த வந்த தாய்மானவ பெருந்தகை, அதை மனிதன் தன்னுடைய முயற்சியினாலேயே முழுவதும் பெற்றுவிடுதல் என்பது இயலாத காரியம் என்பதை நன்றாக உணர்கின்றார். ஒரு காலத்தில் இந்த நாட்டிலே தோன்றிய பெரியவர்கள் அறிவுபூர்வமாக ஆராய்வதன் மூலமாகவே புலனடக்கம் செய்ய முடியும் என்று கருதினார்கள். அனுபவம் வாய்ந்த தாய்மானவர் போன்ற பெருமக்கள் அது இயலாது என்பதை நன்றாக அறிந்தவர்கள் ஆதலினாலேதான் ஆண்டவனை நோக்கி பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ என்று கேட்கின்றார். இந்த அடக்கத்தை பெற்றுவிடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதை மறுபடியும் வலியுறுத்த வருகின்றார். இன்று இருப்பது போலவே அவருடைய காலத்திலும் சித்திகள் செய்கின்றவர்கள் இருந்திருப்பார்கள் போல இருக்கிறது. ஏதோ வெறுங்கையிலே பழத்தை வரவழைப்பதும் வெறுங்கையிலே விபூதியை வரவழைப்பதும் இன்று செயற்கரஞ்செயலாக அட்டமா சித்திகள் ஒன்றாக கருதப்படுகிறது. இது மிக மிக பைத்தியகாரத்தனமாகும். இதை நினைந்து பாடுகிறார் தாய்மானவ பெருந்தகை, சினம் அடக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும், எத்தனை சித்திகளை நீ செய்தாலும் சரி, சினத்தை அடக்கினாலும் சரி, மனம் அடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. இதை சொல்லுவதன் மூலம் ஒரு மாபெரும் உண்மையை தாய்மானவ பெருந்தகை நமக்கு தெரிவிக்கின்றார். மனமடக்கம் இல்லாதவர்கள் கூட இந்த சாதாரண சித்திகளை செய்ய முடியும் என்று தெரிகின்றது. ஆகவே இது போன்ற காரியங்களை செய்கின்றவர்களை பார்த்து நாம் என்ன நினைக்கின்றோம்? இவர்கள் தெய்வ அருளை முழுவதும் பெற்றவர்கள் என்று நினைக்கின்றோம். அது தவறு என்பதை எடுத்துக்காட்ட வந்த தாய்மானவ பெருந்தகை, சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லார்க்கு வாய் ஏன், மனமடக்கம் இல்லாதவர்கள் ஏன் வாய் திறந்து பேசுகிறார்கள் என்று எள்ளி நகையாடுவதோடு சாடுகின்றார். இனி இரண்டு சமயங்களுக்கு இடையே ஒரு ஒருமைப்பாட்டை கண்டார். இரண்டு சமயங்கள் மட்டுமா அவருடைய காலத்தில் இருந்தன? எத்தனையோ சமயங்கள் இருந்தன. அப்படியானால் சிவபெருமான

நடராஜ பெருமானை வழிபடுகின்ற தாய்மானவ பெருந்தகை ஏதோ சைவம் என்ற குறுகிய வட்டத்திற்குள்ளே நின்று இவை தவிர ஏனையவெல்லாம் சமயங்களே அல்ல என்று கருதினாரா? இல்லை பரந்த நோக்கமுடையவராக இருந்தாரா? வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை என்று சொல்லுகிறாரே, இந்த வேதாந்தம் சித்தாந்த ரெண்டுக்கும் தான் சமரசம் கண்டாரா என்றால் இல்லை என்பதை அவரே தெரிவிக்கின்றார். ஆண்டவனை நோக்கி சொல்லுகின்றார், சைவ முதலாம் அளவில் சமயமும் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்தனி உன்னை நான் அணுகவும் தன்னருள் வகுக்கவில்லையோ என்று பேசுகிறார். ஐயா, சைவம் முதலாகி எல்லா சமயங்களையும் படைத்தவன் நீதான், சமயம் கடந்த மோன நிலையை படைத்தவனும் நீதான். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவனாகிய நீ உன்னை நான் நெருங்கி வருவதற்குரிய ஒரு வழிவகுக்காமலா விட்டுவிட்டாய் என்று பேசுகிறார். ஆகவே எல்லா சமயங்களும் ஆண்டவனுடைய படைப்பு என்பதை உறுதியாக நம்பினார் என்று தெரிகிறது. அந்த நம்பிக்கை வந்த பிற

இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவனாகிய நீ உன்னை நான் நெருங்கி வருவதற்குரிய ஒரு வழிவகுக்காமலா விட்டுவிட்டாய் என்று பேசுகிறார். ஆகவே எல்லா சமயங்களும் ஆண்டவனுடைய படைப்பு என்பதை உறுதியாக நம்பினார் என்று தெரிகிறது. அந்த நம்பிக்கை வந்த பிறகு சமய போராட்டத்திற்கோ சமய காழ்ப்புணர்ச்சிக்கோ இடமே இல்லை என்பதை அறிய முடிகிறது. வேதாந்த சித்தாந்த மரபு சமரசமாகவே மாறாயமாய் உணர ஊகமது தந்ததுவும் என்றும், சந்ததமும் எனது செயல் நினது செயல் யான் எனும் தன்மை நினையன்று இல்லாத தன்மையால் வேறலேன், வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே என்றும் பாடுகிறார் என்றால், இவருடைய சமரசம் எல்லா சமயங்களும் இறைவனாலே படைக்கப்பட்டது என்பதை நன்கு அறிந்து நம்பி உறுதியான ஒரு மனோநிலையில் தோன்றியது என்பதை அறிய முடிகிறது. இதற்கு அடுத்தபடியாக தாய்மானவ பெருந்தகையினுடைய காலத்திலே வாத பிரதிவாதங்கள் மிகுதியாக நடைபெற்றிருக்கும் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. வரலாற்று அடிப்படையில் பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலுமல்ல உலகம் முழுவதிலுமே சமய போராட்டம் என்பது இன்று நேற்று தோன்றியதல்ல. என்று சமயம் தோன்றிற்றோ அன்றே போராட்டமும் தோன்றியிருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. காரணம், சமயம் என்பது உணர்வினாலே அனுபவத்தினாலே உள்ளத்தினாலே உணரப்பட வேண்டிய ஒன்று என்பதை விட்டுவிட்டு அறிவினாலே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒன்று என்று மனிதன் கருத நினைத்தானோ அன்றே போராட்டம் தொடங்கிவிட்டது. அறிவினாலே ஆராயப்படும் பொருள் என்றால் அவரவருடைய அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப முடிவுகள் மாறத்தான் செய்யும். முடிவுகள் மாறுவதை ஏனையோர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஆகவே என்னுடையது பெருசு உன்னுடையது பெருசு என்ற போராட்டம் உலகத்தில் என்றும் நிகழ்ந்துதான் வந்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு மூலமாக இருக்கிற வாத பிரதிவாதங்கள் இருக்கிறதே, அதை தாய்மானவ பெருந்தகை சாடியது போல இந்த 20 நூற்றாண்டுகளிலே யாரும் சாடியதாக சொல்ல முடியாது. மிக அற்புதமாக பேசுகிறார் வள்ளுவன். கல்வி என்று ஒரு பெரிய அதிகாரமே வகுத்திருக்கிறான். கல்வி என்பது முகத்து 2 கண் என்று பேசுகிறான். அப்படிப்பட்ட கல்வியை இதோ தாய்மானவ பெருந்தகை பேசுகிறார். கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள் நல்லவர்கள். மிக ஆச்சரியமான ஒரு சொற்கள். கல்லாத பேர்களே நல்லவர்கள் என்று சொன்னால் இது நியாயமா? கற்றும் அறிவில்லாத என் கண்மத்தை என் சொல்லுவேன், மதியை என் சொல்லுவேன். படிச்சும் பயனில்லாமல் போன என்னுடைய அறிவை நான் என்னன்னு சொல்றது? ஆகவே கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள் என்று பேசிவிட்டு அதற்குரிய காரணத்தை அற்புதமாக பேசுகிறார். கைவல்ய ஞான நீதி நல்லார் உரைக்கீலோ. ஒரு பெரியவர் வந்து ஞான மார்க்கத்தை போதித்தால் கருமம் முக்கியம் என்று நாட்டுவேன். வாதம் பண்ணுவதற்காகவே அவர் சொல்லுகின்ற ஞான மார்க்கத்தை விட்டு கர்ம மார்க்கம்தான் சிறந்தது என்று சொல்லுவேன். கர்மம் ஒருவன் நாட்டினாலோ கர்ம மார்க்கத்தை ஒருவன் பேசினால் ஞானம் முக்கியம் என்று நவிழுவேன். அவனோடு போரிடுவதற்காகவே அதைவிட ஞானம் உயர்ந்தது என்று சொல்லுவேன். வடமொழியின் வல்லான் ஒருவன் வரவும் திராவிடத்தில் வந்ததா விவகரிப்பேன். வடமொழி படித்த அறிஞர் வருவாரையானால் தமிழில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவரை வெல்ல முயல்வேன். வல்ல தமிழ் அறிஞர் வரின் அங்கனே வடமொழியில் வசனங்கள் சிறிது புகழ்வேன். தமிழறிஞர் வருவாரேயானால் கடபுட என்று 2 வடமொழி ஸ்லோகங்களை சொல்லி அவரை விரட்ட முயல்வேன். வெல்லாமல் எவரையும் விரட்டிவிடும் வகை வந்த வித்தையின் புத்தி தருமோ. யாரையுமே வெல்லாமல் விரட்டி விடுகின்ற இந்த அறியாமை இருக்கிறதே, இது என்ன பயனை தரப்போகின்றது? வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணமே என்று பேசுவதோடு நிறுத்தாமல் இன்னும் ஒருபடி மேலே போகிறார். மாறுபடு தர்க்கம் தொடக்க அறிவார்கள். இது கொடுமை. தர்க்கம் செய்வதைத்தான் தெரிந்திருக்கிறார்கள். வயிற்றின் பொருட்டதாக விண்தலமும் மண்தலமும் ஒன்றாகி உழல்வார்கள். கேவல வயிற்று பிழைப்புக்காக ஆகாசத்திற்கும் பூமிக்கு ஒன்றாக குதிப்பார்கள். மாலாகி நிற்க அறிவார். மாலாகி என்பது மயக்கமுடையவர்களாகிய. வேறுபடு வேடங்கள் கொள்ள அறிவார். ஒன்றை மொன மொன என்று அகம் வேறதாம் வித்தை அறிவார். ஏதோ பெரிய ஜபம் பண்ணுவது போல மொன மொன என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் உலகத்தில்

அன்றும் உண்டு இன்றும் உண்டு. வெளியே இருந்து பார்க்கின்ற நாம் நினைக்கின்றோம் அவர்கள் ஜபத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தாய்மானவப் பெருந்தகை சொல்லுகிறார். முணமுணன்று அகம் வேறதா, மனம் எங்கே இருக்கிறது? வாய் பேசிக்கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கின்ற வித்தை அறிவார் எமை போலவே சந்தை போல் மெய்நூல் விரிக்க அறிவார். சந்தையில் எப்படி சாமான்களை எல்லாம் பரப்பி வச்சிருக்கிறாங்களோ அதுபோல மெய் ஞான நூல்களை எடுத்து பேசுவதற்கு உரியவர்கள் உண்டு. இதுல என்ன பிரயோஜனம்? திறம் என்று தத்தம் மதத்தையே தாமத செய்கையோடும் கூற அறிவார். எங்கள் மதத்திற்கு இணை வேறு சமயமே இல்லை என்று சொல்லுவார்கள். ஆறு சமயங்கள் தோறும் வேறு வேறாகி விளையாடும் உன்னை அவர் அறிவார் என்று ஆண்டவனை கேட்கிறார். ஐயா, எல்லா சமயங்களையும் நீதான் வகுத்தவன் என்பதை மறந்துவிட்டு இந்த கூத்தடிக்கிறார்களே என்று கேட்கின்றார். ஆகையினாலேதான் கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லிச் சேர்கிறார். இனி இதற்கு மேல கல்வி என்பது ஒரு விதத்தில் பெருநன்மை விளைத்தாலும் மற்றொரு விதத்தில் வித்யாகர்வம் என்ற ஒன்றை தந்துவிடும் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆகையினாலே இங்கே பேசுகிறார், எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் என் இதயமும் ஒடுங்கவில்லை, யாதினும் அபிமானம் என் சித்தமிசை குடிகொண்டது, ஈகையோடு இரக்கம் என் ஜென்மத்து நான் அருகிலேன், பொய்த்த மொழியல்லால் மருந்துக்கும் மெய்மொழி புகண்டிடேன். இப்படிப்பட்ட அத்தனை குணக்கேடர் கண்டதா கேட்டதா அவனிமிசை உண்டோ சொலாய் என்று பேசுகின்ற அற்புதத்தை பார்க்கும் பொழுது கல்வி என்பது ஒரு மனிதனை பண்பாட்டில் உயர்த்திவிடும் என்று அன்றும் நம்முடைய பெரியோர்கள் நம்பவில்லை, இன்றும் அது நம்பக்கூடாத ஒன்று என்பதை அற்புதமாக பேசுகிறார். இங்கே இந்த அளவு பேசிய பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறார். தாய்மானவப் பெருந்தகையினுடைய வளர்ச்சி மௌன குருவை கண்டதிலிருந்து தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து மேலே சென்று எவ்வளவுக்கு எவ்வளவு வாய் மூடி இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வளர்ச்சி அடைய முடியும் என்பதை அனுபவத்தினாலே கண்டுவிட்டவர். ஆகையினாலே பேசா அனுபூதியை அடியேன் பெற்று பிழைக்க பேரருளால் தேசோமயானந்தத்தனில் இருந்தக்கால் சித்தி தந்தருளும் தீர்ப்பாய. சித்தத்து இருளை தீர்க்க வேண்டுமேயானால் ஒரே வழி பேசாமல் இருப்பதுதான் என்ற அற்புதத்தை பேசுகிறார். ஐயா அருணகிரியப்பா, உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினவரார் என்று பேசுகிறார். அருணகிரியார் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கிறார். அவரை பார்த்து உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினவரார் என்றால் அவருடைய பாடல்களில் எந்த ஒரு சொல்லில் இவர் ஈடுபட்டார் என்று நினைந்து பார்ப்போமேயானால் அதை எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும். சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்று பாடுவார் அருணகிரி பெருமான். அந்த சும்மா இரு என்ற சொல்லிலே ஈடுபடுகிறார் தாய்மானவப் பெருந்தகை. சும்மா இரு என்றால் ஏதோ வாயை மூடிக்கொண்டு இருப்பது என்று நம்மில் பலரும் நினைந்து விடுகிறோம் மௌன விரதம் என்ற பெயரிலே. அதை ஒரு நாளும் நம்முடைய பெரியவர்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை. சும்மா இருக்கின்றவனுடைய மனம் மிக பயங்கரமான முறையிலே வேலை செய்யும். ஆகவே சும்மா இரு என்று மட்டும் அருணகிரியார் சொல்லி இருப்பாரேயானால் அது என் போன்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள இடம் தருமாகையினாலே சும்மா இரு என்று சொல்லிவிட்டு சொல் அற என்றார்கள். சொல் அறுதல் என்றால் மனத்திலே எண்ண ஓட்டம் இல்லாமல் இருத்தல் என்பது பொருளாகும். எண்ணம் எப்படி தோன்றுகிறது? சொல்லின் மூலமாக தோன்றுகிறது. சொல்லில்லையானால் எண்ணம் இல்லை. ஆகவே சொல்லற என்று அருணகிரி பெருமான் சொல்லும் போது மனத்திலே எண்ணமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பெரிய நிலையை நினைந்து பார்த்துத்தான் இங்கே தாய்மானவப் பெருந்தகை அருணகிரி அப்பா உன்னை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினவரா என்று பேசுகிறார். ஆகவே சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கு அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே என்று சொல்லும் போது இந்த அருணகிரி பெருமான் சொல்லிய நுணுக்கத்தை நன்றாக தாய்மானவப் பெருந்தகை புரிந்து கொண்டார் என்பதை அறிய முடிகிறது. சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பது என்று சொல்லும் போது. அப்படியானால் இத்தகைய ஆன்மீக வளர்ச்சியை ஒருவன் அடைய வேண்டுமேயானால் அதற்கு குருவருள் வேண்டும் என்று இந்த பெருமக்கள் நினைந்திருக்கிறார்கள். இவருக்கு மௌன குரு கிடைத்தது போல அவரவர்களுக்கு ஒரு குரு கிடைத்தால் அது பயனுடையதாக இருக்கும் என்பதை தாய்மானவப் பெருந்தகை சுட்டி காட்டுகிறார். ஒரு மொழியே பல மொழிக்கும் இடங்கொடுக்கும், ஒரு மொழியே மலம் ஒழிக்கும்.

0: பிழிக்கும் என மொழிந்த குருமொழியே மலையிலக்கு. வந்த குரு வளவள என்று பேசவில்லையாம், ஏதோ ஒரு சொல்லை சொன்னானாம். அந்த ஒரு சொல் பல மொழிக்கும் இடம் கொடுத்து, இவர் எவ்வளவு நினைந்து பார்த்தாலும் அத்தனைக்கும் அந்த ஒரு சொல் இடம் கொடுத்ததாம். அந்த ஒரு சொல் மலத்தை ஒழித்ததாம். இவரிடத்தில் இருந்த மூன்று குற்றங்கள், ஆணவம் கண்மம்மா என்ற மூன்று குற்றங்களையும் அகற்றியதாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு சொல் மலையிலக்கு என்று பேசுகிறார். அப்படியானால் மௌனகுரு எந்த ஒரு சொல்லை சொல்லியிருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனந்த கழிப்பிலே சொல்லுகின்ற ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. அங்கே பேசுகிறார், அருளால் எவையும் பார் என்றான், அதனை அறியாது சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருளன்றி கண்ட என்னையும் கண்டிலேன், என்னையடி தோழி என்று பாடுவார். குருவாக வந்தவன் சொன்னான், அருளால் எவையும் பார் என்றானான். அருளை கொண்டு, இறைவனுடைய அருளை அல்லது குருவருளையே துணையாக கொண்டு உலகத்தை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னானாம். அப்படி பார்த்திருந்தால் என்ன தெரிந்திருக்கும்? அவனை அல்லாமல் வேறு எதுவும் உலகத்தில் இல்லை என்பது தெரிந்திருக்கும். அப்படியானால் எண்ணுவதற்கே ஒன்றும் இல்லை. ஏகம் சத் என்று மகா வாக்கியம் பேசுவது போல, அதற்கப்புறம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் இறைவன் மகமாக இருக்கின்ற காரணத்தினால் அடுத்தபடியாக எண்ணுவதற்கே ஒன்றும் இல்லை. அப்படித்தான் குரு சொன்னான், அருளால் எவையும் பார் என்றான், அதை அறியாது நான் தவறு செய்து விட்டேன், சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். சுட்டி என்றால் நான் என்பது வந்துவிடும். நான் என்று வந்த பிற்பாடு இது இன்ன பொருள், இது இன்ன பொருள், இது இன்ன பொருள் என்று எண்ணிக்கொண்டே போனேன். என்ன ஆச்சு தெரியுமா? இருளான பொருளன்றி கண்ட என்னையும் கண்டிலேன். இப்படி எண்ணிக்கொண்டே போய் அந்த மயக்கத்தில் நான் என்னையே இழந்து விடும்படியான இருளிலே நுழையும்படியாயிற்று என்று சொல்லுவாரே. ஆனால் குரு சொல்லிய அந்த ஒரு மொழி அருள், அதன் மூலமாக உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற மொழியாகும். ஆக தாய்மானவருடைய நெறியிலே மிக இன்றியமையாததாக அவர் சொல்லியது மௌனமாகும், சொல்லற இருக்கின்ற மௌனமாகும். சொல்லற மௌனத்தை கடைப்பிடிக்கின்றவர்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய வேண்டாமா? உலகத்திலே தோன்றியவர்கள் பணிபுரிய வேண்டாமா? அற்புதமாக சொல்லுகிறார், எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணும் தபோதனர்கள் செவ்வறிவே நாடி மிக சிந்தை வைப்பது என்னாலோ. இப்படிப்பட்ட பெரியவரிடத்திலே சேர வேண்டுமாம். எப்படிப்பட்ட பெரியவர்கள் தெரியுமா? அன்பர் பணி செய்யவனை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மக்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்பதை மகாஞானி ஆகிய தாய்மானவர் பெருந்தை கூறுகிறார் என்றால், அவருடைய நெறியில் நம்முடைய வளர்ச்சிக்கு தேவை மௌனம், உயிர்கள் மாட்டு கருணையோடு பணிபுரிய வேண்டும் என்ற இரண்டுமே அவருடைய நெறியின் இரண்டு கண்களாகும் என்பதை அறிய முடிகிறது.
1: இதுவரை தாயும் மாணவர் நெறி உரை வழங்கினார் முனைவர் ஆ. ச. ஞானசம்பந்தன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது சேர்த்து வைத்த செல்வம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் முதலில் சந்தன காற்று என்ற படத்திற்காக ஒலிக்கிறது சித்ராவின் குரல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து பூவே பொன் பூவே என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist Post. More information, visit www.ssc.gov.in.
1: நேரம் 3:29 20 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து புதிய தென்றல் என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 3:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ எஸ் ஜானகி. பாடல் ஒலிக்கும் படம் அதர்மம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ மின்மினி. பாடல் ஒலிக்கும் படம் தென்றல் வரும் தெரு.

0: घटना स्वयं ही घट पड़े। भारतीय सेना।
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் மாப்பிள்ளை படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்போமானீர்களே.

நேரம் மாலை 5 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர். அபிராமசுந்தரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் M.K. அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், டி. ஷியாம்சுந்தர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சிந்தையே மகாலிங்க மூர்த்தி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பரஸ் ராகம், ஆதி தாளம்.

அடுத்து கோரின வரமோ சகுமையா. பட்ணம் சுப்பிரமணியர் இயற்றியது. ராமப்ரியா ராகம் ரூபகதாளம்.

நேரம் 5:31 45 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் அபிராமசுந்தரி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பரூர் எம்கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், டி ஷியாம்சுந்தர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆடிய பாதா கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது, ராகம் சங்கராபரணம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை டாக்டர் ஆர். அபிராமசுந்தரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், டி. ஷியாம்சுந்தர் அவர்கள் மிருதங்கம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist Post. More information, visit www.ssc.gov.in.
2: Investing oda paadathai aarambikkalama?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், லால் பகதூர் சாஸ்திரி எ லைஃப் ஆஃப் கரேஜ் சிம்பிளிசிட்டி அண்ட் சர்வீஸ், ஜிகிஷா கோயல் வழங்கும் உரை கேட்கலாம், மெமோரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஆர் ராதிகா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் குஷால் அவர்கள் வழங்கும் பாட்டு இடம்பெறும், அவர் ஹோம்ஸ் அவர் ஃபியூச்சர் பில்டிங் பெட்டர் ஹேபிட்ஸ் ஃபார் ஆல் உரை வழங்குபவர் ஆத்யா மஸ்காரா, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், இரவு 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம் மொழிக்க கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், உஸ்தாத் அம்ஜத் அலிகான் அவர்களின் சரோடிசை கேட்கலாம், தொடர்ந்து எஸ் டி பர்மன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், 4:10 பொங்கும் மங்கலம், உத்திரமேரூர் எஸ் செல்வன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், மேல்சானாங்குப்பம் எம் செல்வகுமார் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் வேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருமை ஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் துரு எஸ் பதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வாயிலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் விஸ்லேஷன், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: ஆகாஷ்வாணி சமாச்சார் சேவா பிரபாக் கி பிரஸ்துதி விஸ்லேஷன்.
3: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே காரியக்ரம் விஸ்லேஷன் கே நய அங்க மே ஆப்கா ஸ்வாகத் ஹை. மே ஹூ வைஷ்ணவி. श्रोताओं, किसी भी बड़ी अर्थव्यवस्था की ताकत केवल बड़ी कंपनियों से नहीं बनती, छोटे और मध्यम उद्यम भी इसमें बड़ी भूमिका निभाते हैं। ये रोजगार देते हैं, उत्पादन बढ़ाते हैं, निर्यात में योगदान करते हैं और नई तकनीक और नए कारोबार को आगे बढ़ाते हैं। भारत में छोटे और मध्यम उद्यमों को आगे बढ़ाने के लिए सरकार लगातार प्रयास कर रही है। इसी दिशा में केंद्रीय मंत्रिमंडल ने छोटे और मध्यम उद्यमों को पूंजी उपलब्ध कराने के लिए 10,000 करोड़ रुपए के एसएमई ग्रोथ फंड की स्थापना को मंजूरी दी है। छोटे और मध्यम उद्यमों को पहले से ही ऋण, प्रशिक्षण, तकनीक और बाजार से जुड़ी सहायता देने के लिए कई योजनाएं चल रही हैं। लेकिन कारोबार के एक स्तर तक पहुंचने के बाद उसे और बड़ा करने के लिए अलग तरह की पूंजी की जरूरत पड़ती है। एसएमई ग्रोथ फंड इसी जरूरत को पूरा करने की कोशिश है। आज के कार्यक्रम में समझेंगे कि भारत का एमएसएमई क्षेत्र कितना बड़ा है, एसएमई ग्रोथ फंड किस तरह काम करेगा और छोटे तथा मध्यम उद्यमों के लिए इस तरह के विकास पूंजी फंड की जरूरत क्यों महसूस हुई। साथ ही जानेंगे कि एमएसएमई क्षेत्र को मजबूत करने के लिए सरकार की दूसरी योजनाएं किस तरह काम कर रही हैं। श्रोताओं, भारत में एमएसएमई क्षेत्र बहुत बड़ा है और अर्थव्यवस्था के कई हिस्सों से जुड़ा हुआ है। आइए समझते हैं कि भारत का एमएसएमई इकोसिस्टम कितना व्यापक है और एसएमई ग्रोथ फंड की जरूरत कैसे सामने आती है।
4: आर्थिक सर्वेक्षण 2025-26 के अनुसार

0: நெக்ஸ்ட் சாங் மாதர் மலபிடியும் தேவாரம், ராகம் நீலாம்பரி யாழ்முறிப்பன், தாளம் ரூபக தாளம், கம்போசர் திருஞான சம்பந்தர்.
1: மாதர் மடபிடியும்

பாடல் கூகில் பகில் எழில் போழல் கூகில் பகில் தருமபுரம் பதிங்க. நெக்ஸ்ட் சாங் நீயகதீஸ்வரி, ராகம் சாருகேசி, தாளம் ஆதிதாளம், கம்போசர் மருதகாசி.

0: வாட் அ வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் தட் வாஸ். தேங்க்யூ குஷால். நவ் ஹாதியா பிரசன்ஸ் எ டாக் ஆன் ஹவர் ஹோம்ஸ் அவர் ஃபியூச்சர் பில்டிங் பெட்டர் ஹேபிடேட்ஸ் ஃபார் ஹால்.
1: World Habitat Day, building a better future for all. A special day that reminds us of the importance of homes, human settlements, and a healthy environment. Let me start with a simple question.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
2: Investing oda paadathai aarambikkalama.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்போம். நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: திரைப்பட பாடல் கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:50. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் நடைபெற்ற ஊட்டச்சத்து இந்தியா இயக்கம் குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கிய செய்தி தொகுப்பு, தருமபுரியில் நடைபெற்ற காசநோய் இல்லா இந்தியா இயக்கம் குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சேலம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: ஆரோக்கியமான சமுதாயத்தின் அடித்தளம் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள். அதன் அடிப்படையில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத தலைமுறையை உருவாக்க தனி கவனம் செலுத்தி வரும் அரசு குழந்தைகள், வளர் இளம் பெண்கள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் என ஒவ்வொருவருக்கும் தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் அங்கன்வாடி மற்றும் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற தலைப்பில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தொடங்கி வைத்தார். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணியானது வள்ளுவர் சிலை, மாநகராட்சி அலுவலகம், அரசு மருத்துவமனை வழியாக சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் 200-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அங்கன்வாடி மையங்களின் முக்கியத்துவம், தாய் சேய் ஊட்டச்சத்து, சுகாதாரம், சரிவிகித உணவு, தூய்மையான குடிநீர் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். முன்னதாக தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள 200,000-க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுவினர் வாயிலாக கிராமங்களில் வீடு வீடாக ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் கோமகன்.
3: ஒவ்வொரு வட்டாரத்திலும் நமது ஊட்டச்சத்து தொகுப்பு உருவாக்கப்பட்ட ஹெல்த் மிக்ஸ் சுயது குழுக்களால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு 20 வட்டாரங்களிலுமே சுயது குழுக்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஹெல்த் மிக்ஸ் கிளஸ்டர் தொகுப்பு உருவாக்கப்பட்டு அந்த ஊட்டச்சத்து மிக்க சத்து மாவு அனைத்து பெண்களுக்கும், குறிப்பாக ஊட்டச்சத்து குறைவுள்ள குறைபாடுள்ள குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு 15,000 குழுக்கள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2,00,000-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அனைவருக்கும் போய் சேரும். அவங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் ஊரக பகுதியிலும் நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. எல்லாருக்கும்
2: துரித வகை உணவு கலாச்சாரம் கிராமங்களிலும் அதிகரித்துள்ள நிலையில் அதனை தவிர்த்து கிராமங்களில் எளிதாக கிடைக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக கூறுகிறார் அயோத்தியா பட்டணம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் சாந்தி.
4: கிராமப்புறங்களில் கிடைக்கிற கீரைகள், முருங்கைக்கீரை சாப்பிட்றாங்க, பாலாக்கீரை, வெந்தயக்கீரை சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் பழங்களில் பார்த்தீங்கன்னா எளிமையாக கிடைக்கக்கூட பப்பாளி, கொய்யா சாப்பிட்றாங்க. அப்புறம் கருவேப்பிலையை டெய்லியும் பயன்படுத்துகிறாங்க. மறுபடியும் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிலாம் கிராமப்புறங்களில் ஈஸியாக கிடைக்குது. நிறையா விலை போட்டு வாங்கக்கூடிய இந்த ஆங்கில காய்கறிலாம் சொல்கிறாங்களே, அதை சாப்பிட்றதோட எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு அவங்க பழகிக்கிறாங்க. அதனோட சத்தான அவசியத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக மக்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.
2: சரியான ஊட்டச்சத்து விகிதத்தில் சிறுதானியங்கள், காய்கறி, கீரை போன்ற உணவுமுறையால் ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்துள்ள இந்தியா என்ற இலக்கை நோக்கி இளைஞர்களுக்கு ஏற்படுத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி

0: இனி தொகுப்பு.
1: ஆரோக்கியமான சமுதாயத்தின் அடித்தளம் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள். அதன் அடிப்படையில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத தலைமுறையை உருவாக்க தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு குழந்தைகள், வளரிளம் பெண்கள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் என ஒவ்வொருவருக்கும் தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரியான ஊட்டச்சத்து விகிதத்தில் சிறுதானியங்கள், காய்கறி, கீரை போன்ற உணவு முறையால் ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க இயலும். நாம் மறந்துவிட்ட நமது பாரம்பரிய உணவுகளை தற்போது நினைவூட்டும் வகையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தினை முன்னிட்டு பாரம்பரிய உணவுகளை அறிந்து கொள்ளும் வகையில் உணவு கண்காட்சி நடைபெற்றது. மேலும் முத்தாய்ப்பாக தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவின் கருப்பொருளான நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்பதன் அடிப்படையில் கல்லூரி மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று அங்கன்வாடிகளை மையப்படுத்தி ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை காட்சிப்படுத்தி இருந்தனர்.
2: அங்கன்வாடி, அடுத்து வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடாதுன்றதுக்காக, நெக்ஸ்ட் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிற தாய்க்கு வந்து என்ன மாதிரியெல்லாம் உணவு வேணும், அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் எல்லா தீம்ஸை வச்சும் நாங்கள் வந்துட்டு ஃபுட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது மூலயமா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வை வந்து நாங்கள் கொடுக்குற மாதிரியும் உணவினோட முக்கியத்துவத்தையும் வந்து நாங்கள் இது மூலயமா வந்து வெளிப்படுத்துகிறோம்.
1: இதன் மூலமாக ஊட்டச்சத்து மிகுந்த உணவின் அவசியத்தை உணர்ந்து கொண்டதாக மாணவிகள் தெரிவித்தனர்.
3: கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் அவங்க டிஃபரெண்டா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டை விட இந்த மாதிரி நேச்சுரலா கிடைக்கிற ஃபுட்ல நம்ம சமைச்சு சாப்பிட்டா நமக்கு வருங்காலத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, எந்த ஒரு டிசீஸும் வராதுன்னு நாங்க நினைக்கிறோம். சோ இது வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு.
1: தேசிய ஊட்டச்சத்து மாத விழா இளம் தலைமுறையினர் மத்தியில் ஊட்டச்சத்து மிக்க பாரம்பரிய உணவு மீதான ஈர்ப்பினை அதிகரிக்க செய்கிறது.
0: தருமபுரியில் காசநோய் இல்லா இந்தியா இயக்கம் திட்டத்தின் தொடக்க விழா மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்ரமணியம் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில்,
4: அக்டோபர் 8ஆம் தேதி டிபி முக்பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு புரோகிராம வந்து துவக்கி வைக்கிறோம். இதுல நம்ம என்னன்னா, டோட்டலா மொத்தமா இந்தியா முழுவதும் 55 மாவட்டங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 5 மாவட்டம், அதில் வந்து தருமபுரி, தேனி, திருச்சிராப்பள்ளி அந்த மாதிரி 5 மாவட்டங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம வந்து முக்கியமாக இடம்பெறதுக்கான காரணம் என்னென்னா, டிபி ஃப்ரீ பஞ்சாயத் அப்படிங்கிறது என்ன, ஒரு 70 பஞ்சாயத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட தருமபுரி மாவட்டத்தில் 2025-26. இந்த டிபி ஃப்ரீ பஞ்சாயத்தில் டிபி கேசஸ் வந்து ரொம்ப குறவாயிட்டு வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், டிபி இல்லாத ஒரு மாவட்டத்தை தருமபுரி மாவட்டத்தை நம்ம நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அடிக்கோள் காட்டுவதற்காகவும் தான் இந்த டிபி ஃப்ரீ பஞ்சாயத்துங்கிறது செலக்ட் பண்ணியிருக்காங்க. தருமபுரியில வந்து 10 பஞ்சாயத்து, மொரப்பூர்ல 6, கடத்தூர்ல 6, காரியமங்கலத்துல 9, ஸோ அரூர்ல 6, நல்லம்பள்ளியில 3, பாலக்கோட்ல 12 பஞ்சாயத்து, பாப்பிரெட்டிப்பட்டியில 6, பெண்ணாரத்துல 7, ஏரியூர்ல 3, மொத்தம் 70 பஞ்சாயத்தை நம்ம வந்து டிபி இல்லாத பஞ்சாயத்தை நம்ம வந்து கண்டறிஞ்சிருக்கோம். இப்போ இந்த பஞ்சாயத்துல வில்லேஜ்ல எல்லாம் போய் கிராமங்கள்ல போய் நம்ம NCC மாணவர்களும் NSS மாணவர்களும் மைபாரத் வாலண்டியர்ஸும் வீடு வீடா போய் ஒரு சர்வே எடுக்க போறாங்க. ஒரு 20 கேள்விகள் கொண்ட ஒரு சர்வேயா இருக்கும் அது. அந்த சர்வேல வந்து அவங்களுக்கு டிபினா என்ன, டிபி பத்தி விழிப்புணர்வு இருக்கா, வருங்காலத்துல டிபி குணமாகக்கூடிய ஒரு வியாதியா இருக்குமா, எப்படி டிபியை தடுக்க முடியும், அந்த மாதிரி பல பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை வந்து மக்கள் கிட்ட சர்வே பண்ணி அந்த சர்வேக்கான முடிவு வந்து 1 மாதத்திற்கு அப்புறம் அவங்க வெளியிடுவாங்க. ஸோ இந்த சர்வே நம்ம தருமபுரி மாவட்டத்தில் 5 கிராமங்களில் நடக்க போகுது. கொலகத்தூர், பேலாரள்ளி, மாட்டுக்காரனூர், வள்ளிமதுரை, பொம்பட்டி அப்படிங்கிற அந்த 5 கிராமத்தில் நடக்க போகுது. ஸோ நம்மளோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, டிபி இல்லாத ஒரு மாவட்டம், டிபி இல்லாத தருமபுரி மாவட்டம், டிபி இல்லாத ஒரு தமிழகம், டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம். 2030க்குள்ள நம்மளோட இந்த கனவு சாத்தியமாகுமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட முயற்சி. இந்த முயற்சி கட்டாயம் வெற்றி பெற நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைக்கணும்னு நினைக்கிறேன். காசம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம், காசம் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவோம், காசம் இல்லாத ஒரு மாவட்டத்தை உருவாக்குவோம். ஸோ டிபி முக்த் பாரத் அபியான்ல இன்னைக்கு லான்ச் பண்ணதுனால நம்ம இதுக்கப்புறம் உழைக்க போறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான். எல்லாரோட முயற்சியும் தேவைங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். நன்றி.
0: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தகவல் தொடர்புக்காக மட்டுமின்றி செல்போன்கள் மூலம் படைப்பாற்றல் திறனும் மேம்பட்டுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் இயக்கத்தில் இளையோரும் பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார

0: சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டம் மூலமாக இதுவரை 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்துள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை பருவத்திலிருந்தே ஊட்டச்சத்து மிக்க உணவை உட்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 11:40. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியின். முதலில் அழகே உன்னை ஆராதிருக்கிறேன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், ஜிக்கி குரல்களில் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவு 12:10. 100.1 மெகா செஃபம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் முரட்டுக்காலை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

தூக்க ஜம் தூக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் தூக்க தரு கிட்ட தோம் தை தை தரிகிடதோம் தித்தித்தோம் தரிகிடதோம் தித்தித்தை தரிகிடதை தகதி மீதக்கஜுனுதா

பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் வரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆனந்தராகம்.
1: மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தடவை பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃபம் கோல் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம். எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.
1: பட்டு வண்ண சேலைக்காரி

கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல்கள் எஸ்பி சைலஜா, சசிரேகா.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் பரகதாம் தத்தரித்த ஜனு தகததித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிந்த தத்ததிந்த தகஜனுதா தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம் த தகிட்டதாம் தகதாம் தத்தாம் தகிடதாம் தஜம் தஜம் தஜம் தஜம் தகிடதாம் தகதிமி தகிடதாம் தாம் தாம் தகிடதை தகிடதாம் திரகிடதை தகிடதாம் திரகிடதை தகிடதாம் திரகிடதை தகிடதை

0: தூரல் நின்று போச்சு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: தங்கச்சங்கிலே மின்னும் பைங்கிலே தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

ஆசை நூறு வகைப்பாய்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா, தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், ஆசை நூறு வகைப்பா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். உரிமை குரல், தீர்க்க சுமங்கலி, சிவகாமியின் செல்வன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் உரிமை குரல் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

பூரம் உன்ன பூவான நினைப்பேன் நினைச்சு கையால் எடுப்பேன் எடுத்து நெஞ்சோட நினைப்பேன் அழைச்சி எல்லாம் முடிப்பேன் அழைச்சி எல்லாம் முடிப்பேன் நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு

நெருங்கு காலம் எழுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு.

0: மஞ்சை பாடாதோ காதல் நெட்டு, நேற்று பூத்தாலே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு.
1: ஒலித்த குரல் மீண்டும்.

நேரம் 2:29 20 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து தீர்க்க சுமங்கலி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் வாணி ஜெயராம்.

நேரம் 2:47 30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து சிவகாமியின் செல்வன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: National Biodiversity Authority, NBA, received 9.68 crore rupees from users of India's biological resources between April and September under the access and benefit sharing framework. The Ministry of Environment, Forest and Climate Change stated that of the total receipts, 9.56 crore rupees was received for access to biological resources from various sectors. In badminton, two-time Olympic medalist PV Sindhu advanced to quarterfinals of women's singles at Arctic Open Super 500 tournament at Vantaa in Finland. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10 ஆகாஷ் வாணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியின் முதலில் உஸ்தாத் அம்ஜத் அலி கான் அவர்களின் சரோட் இசை இடம்பெறுகின்றது.

0: நிறைவு பெற்றது இனிய ராகம். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பவ்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் எஸ் செல்வம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சாணாங்குப்பம் எம் செல்வகுமார் அவர்கள் தவல். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஸ்ரீ கணேசா சரணம், பாபநாசம் சிவன் பாடல், திலங் ராகம் ஆதி தாளம்.

அடுத்து மாரவைரி ரமணி தியாகராஜர் கீர்த்தனை நாசிகாபூஷணி ராகம் ஆதிதாளம் திஷ்ட நடை.

அடுத்து காப்பதுவே உனது பாரம். தஞ்சாவூர் சிவானந்தம் பிள்ளை இயற்றியது. ராகம் ஆனந்த பைரவி, ரூபகதாளம்.

நேரம் 4:34, 20:00. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் எஸ் செல்வம் அவர்களின் நாகசுவர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மேல்சாணாங்குப்பம் எம் செல்வகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஓடோடி வந்தேன் கண்ணா, அம்புஜம் கிருஷ்ணா இயற்றியது. தர்மவதி ராகம் ஆதி தாளம்.

0: மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் பி. சுசீலா பாடியுள்ள பாடல் ஒலிக்கும் படம் மகாலட்சுமி.

0: ஐயப்பன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: ஒலித்த குரல் மீண்டும் சரஸ்வதி சபதம் என்ற படத்திற்காக. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:30.
2: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.